bɔrɔ bɔ sika kakra obi sɔ ni fɛn kɔ abirikyiri ɛni bi lɛ obi bɔ bi a dɛmɛ di sika n'afi mi sɛm ɛbɛ a yɛ diɛ bɛ mɛrɛ sɔ mi yɛ wa n'ali yɛ ja ɛwɔ wiase.